பற்றும் இயக்கும் புட்டிசாலின் மோலேரலிங்க மண்டிஸ் கபியன் குச்சாக்கும் புக்கரஞ்சி நசெம்பசி ஜபவான் விக்கம்பி மஞ்சா பஞ்சாஞ்சி மங்கள் புயித்த கம்பி ஏ அச்சு ஜூலி தெருகின பிசாவ் சாக் சோண்டை மஞ்சு கும்பம் ப்ரோக்ராம் மஞ்சாக்கு பிக்கம் குறிப்பு லேருலோலே அத்தே கிளேருங்கு பார்க்கு புத்தக்கல ஜூராஜு வெஸ்கோஸ் 92.1 நிடிஜே லிகார்